மைண்டம் எவ்வளோ வாய் கொம்பை ஜலஜம் யூ எழுதி எவ்வளோ வணக்கம் யோ.